அதுன்ட்டு நல்லதும் கார்ஜுலும் சிலக்கே ஒதி நிறையான் லப்பன் பரிரம் பார்ப்பியாட்டும் கிளுன் கோ நானக்கிட்டாம் ஜி சீனாங் புலபாங் சல்லுனாத்தும் அர்ஜுவிக் லோங் போட்டாங்க்தே அர்ஜுவிக் சீனாங்